0: மெல்பர்ன்ஹி விசன ஸ்ரீலாங்கிய பிரஜாவுதிசா ரசபர சார சங்கிரஹய சமக முசுவன குவான் விதுலி பிரவேசிய ஃப்ரீ ட்ரிபிள் இசட் ஒபவ மெசே ஆமந்த்ரணே கராய் சக்கலவித கலா நிமேவும் சஹ ரட்டவட்டு பசுகொட்ட லோவட்ட தத்துவித்தித சமகின் சேம இருதாவகம உதேசன அட்டே கணிசமட்ட இரிதா சங்கிரஹயன் ஒபவ முனகசென்னட்ட அப்பட்ட அவசர
1: ஆய்போவன் சுப உதேசனா மெல்பர்னுவர பிரஜா சந்நிவேதனே மகாகிதரவன ட்ரீட்டிபல் செட் குவன் இதிலி சிங்களான்சிய சதிபதா ஒபவித்த கினேன இரிதா சார சங்கிரஹாயே தவத் அலுத் பிட்டுவாக் சமக அதத் அப்பி குவனே ஒபோஹமுவன்னட சூதானம் தெனும் வினோதே கெட்டியுனு ரசபர ஹரபரஹா காலீன தொரத்துரு ரசக் சமகின் அதத் உதேசன தாயதாக்கா உபத் சமக கோனே கதக்கரண அப்பி லங்காவே தொரத்துரு மெப்புர விஸ்தர ஜாத்தியாந்தரே அததாசி ஹெசின் ஆகாரிய ஆதி அன்சவலின் வெடதட்டான் சம்பாதனை கிரிமட்ட அப்பி சூதான்மின் சிட்னோம் මෙම වැඩසටහනට අමතරව සිංහලාංශයේ වැඩසටහන් බ්‍රහස්පතින්දා රාත්‍රී 11ට සහ සෙනසුරාදා උදෑසන 7ට ගුවන්ගතවන අතර සජීවීව ඔබට මෙම වැඩසටහන් වලට සවන් දීමට නොහැකි වූයේ නම් www.3zzz.com.au යන අන්තර්ජාල වෙබ් අඩවියට ගොඩවීමෙන් සතිපතා ගුවන්ගත වූ සීලු සිංහල වැඩසටහන් ඔබටත් ජාත්‍යන්තරව ජීවත් වන ඔබේ නෑදෑ හිතමිතුරන්ටත් ශ්‍රවණය කිරීමට හැකියාව දැන් තිබෙනවා.
2: මෙම උදා ගීතය සුනිල් සරත් පෙරේරාගේ දීපද රචනයක්. සංගීතකට ගායනා කොට ඇත්තේ විශාරද නීලා වික්‍රමසිංහ.